ஒழிஞ்ஞால் மானச நிலையில் பொன்னோளங்கள் மஞ்சீரத்வனியுணர்த்தி மானச நிலை.

கொக்கரிக்கும் சேவல் உண்டு. இப்ப ஒரு கோழிகிட்ட கச்சிதமா மாட்டிக்கிச்சு.

ஆடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு.